0: 年前前接了点子了，接呢你就激情过吧。路旁电筒筒，你们车上了你不拉得你个级别，就作为你山东接了你了，见到两句过把动。路我也上叫做车里门道话，人不拉点把干接，你呢我接了两句嘴巴，你可折动，给不打了就把动，也可了用着了动，跟可了动过了门子不拉，我数个。你要无常识的把动，如果够是连脚硬币浪得有骨，什么呢？你头趁那做没定把的，先把包里的那把，也看了呢，年人了趁汤味，人家了年银汤了点呢，留了平，天门人家了年呢，没钱讲的，留中把动，我没说话，我那把动通气吧，天门让你收钱，即便没让我赢，你钱哪用没用的，干爹你也在。我妈懂从下个手定来他们我懂那看得那做那用品牌节。一万呢给你这头见到路了那姑娘不念见呢才三万懂我说老你说说了品牌一把里。我把呢强强的路啊强强的送呢路就跌通了品牌用路就蒙钱呢都出去那帮江水。主把呢主把给你懂强强的送机。现在路了走呢，没吃吃瓦东，错中瓦东，就把江东说瓦东，下几把了平平，头就解决人。另外呢，出几把，出几呢，路都说瓦东，这几把，就把江东说瓦书记平把也了。三朝龙把东，我就没瓦，路了真硬东瓦，通几把，卡刚把东，苦在几把书写了，查下了东，苦不把，墙内马一瓦，那东没你紧，写点嘛套书是出崩古。
1: 这人出不上街，写出错意都过去穿了。俺最容易你家生几点了？成果写不了，俺的工资用。容给容了，另一是恩用。
2: 每路都下位，容易的买一本，才拿了盘内，让你家新郎过来，另一人可小牛啊。安琪写作间总当端当的向你写讲对我们中当的了那有些恩用
1: 大大切容个图了我家东过来几位能安东呢连接可是没用你容个容了也比客人的了用咱三东咱们车店赞助去别位新旧年去一个农咱们没人用这装包车强用没接着几年没接了新港给进去刚给车型越接可以
2: 对呢张博达安给张些干了一点前干马车图你没办这多家银币没忙不你当银俺去上班现在又被库布达动儿出国带他这些最新啊球迷到那看你云姐姐当着这人上司
1: 文中跟忙不起了读了送就没把的读入一段随身就没当我干了一点可对没被读出忙不起让个让了高于零八一顶着这三康日比罗本佛罗埃迪三康得趟了千里得不得去遥远的先看地通境界对南面用来了尊严你可是没那么作为中国人等到等你来过了中通南你见得了刚刚境界小娃言行没解送人
2: 文讲你给南秀姐作为侄子人谈及这一点让个这位咱们不出党怕妈病气跟你落干难道人家把他人都信了假如果金把大比信的接得下啊
1: 三个日比罗本一直来赢得得送月的若你这个都定期写给的是与可有所解现得到没一把若你结果赢刚才所应用若了藏币从你写的笔点着月接送月
2: 日的没有没钱写当给人里没把干了印俺去迎接通那人这边我从西就得压你让给让那迎接的相比连接兄弟
1: 对我们心就希望呢 자와니 독주메 바탄다 가니니데 조농동 레체치 롱니 롱크롱라 심축제주데 인라 이제 텐터 샘카운트 팜카피비 팜카 예예 끼니 좀메
2: 디나 가리 이키다 가리 쇼나 가리 스나 소데다 참마 존지 빵도 쓰다
1: 랑크랑라 닝제동 혀차여나 난주 옛니 난주 닝도 도비 잠보 초동 파마 변체 가니 로카소 혀차동 샴제 쇼토
2: 랑크랑라 난지 인자레 낭다 치지보 초초라 낭위 난주 대인도 랑크랑라 쉐여마지 갈리 예아히 소나로
1: ndorna
2: titere ni so soa che da jin che ya rang se rang la wang wi se la go cha che ni rang ke rang la nin je da rang ke rang ni xiang ji xiong gong zu ru sen kan chui di la do na nao di sen kan chui di jia za wa xi bi de tang ke rang ni da de tang ke xie zu zhen ge
0: solo chiparala ne cha kunda ye tam she na che na jinon la ne ba yama zo che so mli ba ji bi ti ka ne cha na jinon tong no ne la ne ba de ye so ji ba mli ba ma pa wa che wa she gi sen ten da do ko tu na che ti ye bi ko zo ron ten cha gu ne ma ye la ren de ka da zi ma do na tra ko zo za wa tong ju zu chen zhe wa ro ba dian ba la che la ne ba te se ni ba na dong yo la ne ba che wa so wa tin de mli ba ye na yanjan zinu to munya pa ton manga rupa ton nye che chuchul che pa jindi ma so che pa chung kha ton bo bo cha na dong yo la ne de yama zo sin je ra pe ya na so che pa mali pa ra